ஹலோ, தெய்வகுலம் ஆகாசவாணிக்கு வணக்கம். இசைத்தென்றல், நான் ராமச்சந்திரன், தெய்வகுலத்தில் வசித்து வருகிறேன். எனக்கு பிடித்த பாஷா பட பாடல் அழகு நீ சிரித்தால் அழகு. பாடல் போட முடியுமா? உங்களுக்கு பிரியமான பாடல் இதா, கேளுங்க. இந்த பாடல் பாடியிருக்குது எஸ்பி பாலசுப்ரமணியம், சித்ரா அவர்களும்.

0: ഇസൈത്തൻറിൽ ഇനി ശ്രീധരൻ ആവണു പറഞ്ഞ ശ്രോതാവിൻ്റെ ഇഷ്ടഗാനമാണ്. ടി എം സൗന്ദരരാജനും പി സുശീലയും പാടിയ ബാലപാണ്ഡ്യ നേതൃത്വത്തിലെ വാഴ നെയ്ത്താൽ വാഴലാം എന്ന ഗാനം കേൾക്കാനാണ് അദ്ദേഹം സന്ദേശം അയച്ച് കാത്തിരിക്കുന്നത്. ഇഷ്ടഗാനം കേട്ടുള്ളൂ.
1: பெண்புத்தி பின்புத்தின்னு சொல்லுவாங்க. நாம கொஞ்ச நாளையாவது பழகிட்டு இருந்த ஒரு இதுக்காக சொல்றேன். பின்னால என்ன நினைச்சு நீங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க. அதனால ஒரு நல்ல முடிவான வார்த்தையா சொல்லுங்க.
2: நான் என் முடிவை மாத்திக்க தயாராவே இல்லை.
1: ஒரு தற்கொலை